ஹமகஷவரும் அல்லாஹாய் எகலாங்க மலாய்கத்தும் நபியாக மச்ச சொல்வாய்லவத்தே ஏ ஈமா விஜ மீச குன்னே தியபே மீஹும் எகலேக ஃபானுக மச்ச சொல்வாய்லிவ்வும் எதி துவா குராஷ் அதி எகலேக ஃபானுக மச்ச சலா.

அலமெங்க வெறி ரஸ்கலாக் அஜாபுக தெரேன் தெகுணா எவரென்ன திவ்வான் தேவ் அதி பொடுவெகம் வா லானெல் லெவ்மக்கும் எவரென்ன

அமகாஷவரம் தியப மீஹுங்க தெரிங் முரசலா மீஹுன்னாய் அதி எவரிங்க அஹுங்க காதுகா திமம்மெங்க கேரியங் அன்னாஷே புனா மீஹும் அல்லோ தெனவடிகம் வெதே அதி எவரிம் வர மது மெனுவி ஹங்குராமயக்கன் நானே.

அலமெங்கே வெறி ரஸ்கலாக் அஜாபுகை தெரிந்த தெகுணா எவரென்ன திவ்வான் தேவ் அதி பொடுவெகும் வா லானெ லெவ்மகும் எவரென்ன

0: தத்தா குளம் நூற மிகுண்டிக இசைந்தே ஆஹாரம் குளம் முறலஃபான தத்தா இசைந்தே
1: ஹாது அங்கே ஹொக்கோ வர பொட சுக்ரியா
0: கொத்தவே குட குட ஹேவகமக்கும் எஹம் மீஹே கெதத்துரு அமாம்வே உஃபாவெரி வெதானே
2: ಮೇ ಆರುಕಟಿ ಮೆಂದ ಮುಗಲಿವೆ ಎಕೆಚ್ಚಹಿ ಮೀ ದೇನು ಕ್ಯಾಟು